0: அந்த ரேடியோ ITN ராட்டட்ட வக කියන ரேடியோ
1: வெலாவுது 5 வினாடி 37යි
2: மோட்டார்சைக்கிள் லோவே பிரலிகாரයා டிவிஎஸ் லங்காவேதி நவீன தாක්ෂණினா இயலம இந்தன காரியක්ෂமතාවෙන් நிபதவன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி நவீன பாங்க சைத மோட்டார்சைக்கிளைய பாக்கெட் එකட தனினே நெதிவ பட்ஜெட் එකட செட் වෙන ගමනට වැඩට டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார்சைக்கிளைய பெදலම බලන්න டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார்சைக்கிளைய වැඩිම දුර දුවන ලංකාවේ මෝටර් බයිසිකලේ டிவிஎஸ் எக்ஸ்எல் 100
0: FM 93.5, FM 93.7, Lakhana, Radio ITN.

0: லகாண்ட ரேடியோ ITN 9 வினாடிகை விழாவு ஒப்ப வைத்த கிண்ட ஆவி
1: லொதரையே பெரலி கரண NLB மெகா பவர் தேவந்த மெகா சுப்பிரி டேக்கட் அமதரவ ருபியால் கோட்டியக பவர் சுப்பிரி டேக்க சகா கிராண்ட் சுப்பிரி டேக்கட் சுப்பிரி மோட்டரத்தியா NLB மெகா பவர் ஒப்பத் அதர்ம மிலதிக்கான்

ஆரம்ப கிரேத்திபாய் விதிஸ் மாத்திய பவசாத்தி அமெரிக்கா ஜாத்திக காலகுண சேவைட்டானு குணாட்டு ஹேத்துவேன் விவசனக்காரி ஹானி சிதுவி ஹேக்கி பவத்து அனுத்துரு அங்க வாத்தி வினவா தருணு கங்வத்துரு தாத்தியது அத்திவி ஹேக்கி மூதுரால மீட்டர் 11 தக்வா உசகட்டியலி ஆமட்டு இண்ட அத்தி பவசந்தான் சஞ்சாரக பாராதீசியாக லெஸ் ஹேந்தின்வென்னு லக்ஷே கஹமாரகட அதிக ஜனகானயக் வெசினு குவாமி தூபதி பாசல் கேந்திர கரகனமின் ஹதிசி சஹன கந்தரு பஹக் மே ஹேத்துவேன் வியூர்த்த கரதிபெனவா இன்னத மத்தியஸ்தான மே முனிட்ட துபரிம தாரிதாவகட பமினேதி பவது சந்தஹன் மெம குணாட்டுவ ஹதரவேனி ஹோ பஸ்வனி காண்டே சுலி குணாட்டுவகட சமான பவத் அமெரிக்கா நாவிக ஹமுதாவே ஏகாபாத சுலி குணாட்டு அனுதுரங்க வீமே மத்தியஸ்தானே பவசன்னே விசை விச காந்தா லோக குசலான தரங்காவளி இங்கிலாந்தே கண்டு ஹத்தக்கின் பராஜயத்தை பத்கிரிமட்டு ஆஸ்திரேலியனு காந்தா கண்டாயம் சமத்துனா ஏ அணு ஹத்து நிவாட்டாத் விசை விச லோக குசலான எதினாகனிமட்டு ஆஸ்திரேலியனு காந்தா கண்டாயமட்ட ஹக்கியுனா தரங்கே பிரதமின் பந்தூர் பார்தூன் இங்கிலாந்து கண்டாயம் நியமித்த பந்து ஆறு விச துறதே கண்டு ஹத்தரா தேவி லக்குனு 150 கிரஸ் கிரீமட்ட சமத்துனா லக்குனு 51 ஜாக்ரா இலாக்கா கமாகிய ஆஸ்திரேலியானு கிரீடிகாவன் பந்து ஆறு 17 எக் பந்து அக்கவசாந்தே கல்லு துணா பவன தேவி லக்குனு 153 லபா கனிமின் மெவர பந்து ஆறு 20 லோக குசலானே தமன் சத்து கர கனிமட்டு சமத்துனா ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் சே ஜீவித ரக்ஷண உபயமியான் பிரகாஷேட பாத்கல மெராட் இஹலம ஜீவித ரக்ஷண போனஸ் முதல் ருபியால் கோட்டி 1060 இக்மு ஆகஸ்தி வினவா மே ஸ்ரீலங்கா ஜீவித ரக்ஷண சேஸ்திரே மெத்தேக் பிரகாஷேட பாத்கல இஹலம வார்ஷிக ஜீவித ரக்ஷண போனஸ் முதல் வினவா தெதா சைவசரே சிட்ட மேதாக்வா ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் பிரகாஷேட பாத்கர அதி சமஸ்த போனஸ் முதல் ருபியால் பில்லியன் 131.28 சக்திமத் மூல்ய பாதனமாக அகண்ட வர்தனையாக சக ஒப்பு ஹிமியான் விடுவேன் நொசலன கெப்பவிம சமக ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைப் இதிரியட்டால் ஸ்ரீலங்காவே ஜீவித ரக்ஷண சேஸ்திரே பிரமுக்கியாலேச சிய ஒப்பு ஹிமியான் சக ராட்டட்டு திகுகாலின வட்டினாக்கமாக நிர்மாணே கிரிமிட்டு கெப்பவி சிட்டினுவா லக்கண்டு பிரவுர்த்தி யலி சிரஸ்தல பந்தனாகாரிய யலித் நொசான்சுன் டெங்கு அவதானம் தவாத்திகளட்டு இதிரி சத்திஹாத்தர் பயானக்காய் எமதி நாளிந்த கியாய் வார்ஷிக பஸ்காஸ்து சான்சோதனை அதசிட்டு கிராத்மக்காய் கெவுனு பேவிசி யாத்திரையதி போலீஸ் வேட்டலியம் வலி நித்தாஸ் 532 கத்தடாங்கோட்டு ஸ்ரீலங்கா அமரபுர மகானிக்காய் உபசம்பதா ராஜ்ய மகோத்சவிய ஜனபதிகே சகபாகித்வேன் நவவனதா ஹாவி அமெரிக்கானோ தூபாத் கலம்பாய் மேலகல அக்கண்ட பிரவருத்தி பசருவை தென் சஞ்சாரி விசிஷாங்க